கதை கிராசி கலக்கல் பற்றி கலாத்துறம் கண்மங்க சக்கார் பொங்கிச்சி சமக்கி கலாச்சாக்க Semoga kalau dari akan cukup siang, cukup mie, dan takkan.